ஹமகஷ்வரும் இஸ்ராயிலுக்கு தரின்ற ரங்களும் முழு மஞ்சிலே எபஹி மிஸ்ராய் ஷாம் திமன் ரஸ்கலாங்கே தெக்கிவீமே அதி ரங்களு தகத்தும் திமன் ரஸ்கலாங்கே எவரென்ன ரிசுக்கு தெவ்வீமே தெங் எவரென்னா ஹமய அயில்மு அத்வி ஜௌமத்தாந்தெங் எவரென் ஹிலாஃப் என்னுவித்தே ஹம கஷ்வரும் எவரென் ஹிலாஃப் உளுனு கந்தகாமெது கலேகு ஃபானுகு வெரி ரஸ்கலாங்கே கயாமெ துவஹும் எவரெங்கே மெதுகா நியா புரவ்வானுதே.

அலிஃப் லாம் ரா மியா குறுத்தோக முராத் தினவடி கிம்பனி அல்லாஹே மீ ஃபத்துக்கு ஏ ஃபத்துக்கு ஆயத்து வனி ஒழுமென்னு மான சாஃப்கும் எங்கே குத்கா ஃபுரிஹமனி ஜாமக்கும் தன்சீம் குரவாஃபே அதி எஃபத்துகாவா ஹுரிஹா தகச்சவனி தஃசீல் குப்பயாம் குரவாஃபே.

அலிஃப் லாம் ரா மிய குருதோகே முராத் தென்வடிகம் வனி அல்லாஹ் மீ ஃபதகே எ ஃபதுகே ஆயத் வனி ஒளுமென்னெத்தி மான சாஃப் கொங் எங்கே கொத்கா ஃபுரிஹம நிஜாமக்கும் தன்சீம் குரவாஃபே அதி எ ஃபதுகாவா ஹுரிஹா தகெச்சவனி தஃசீல் கொ பயான் குரவாஃபே.

0: قال رسول الله صلى الله عليه وسلم ما ملأ آدمي وعاء شرا من بطنه فإذا كان لا محالة فاعلا فثلث لطعامه وثلث لشرابه وثلث لنفسه رواه الترمذي.
1: மானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குரவிய எமீஹெக்கு பண்டபுர நுபா கம்பாரை ஆதமுக தரியா புரா கமுகை நுவைய ஃபஹே கொம்மெஹெங் கினாங் காம் வெஜ்ஜனம ஃபஹே ஏனா கேவும திம்பா குள எப்பய அதி ஏனாகே புய்ம திம்பா குள எப்பய அதி ஏனா நேவாலும திம்பா குள எப்பய எபஹி பண்டு புரிகென் நேவாலும தத்திவா வர கேவுமாய் புயின் கினனு குராஷ.
2: ಮೀ ದಿವೆಹರಾಜ್ ಜೇಗಡು ದಿವೆಹರಾಜ್ ಜೇಗಡು ಫತೇಹತುರ್ಗಡಿ ತಿರೀಸ್ ನುವಮಿನಟು ಗಮಿಗೆನಿಸ್ತೇನೆ ಮಿರೇಗೆ ಫತೀಸ್ ನಮಾದ್ ವಗುತುಗೆ ಬಂಗಿಯಾ ಬಂಗಿದುವ
3: ಅಲ್ಲಾಹು ಅಕ್ಬರ್ ಅಲ್ಲಾಹು